0: இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: செப்டம்பர் 12 புனித குயிட்டோ. பெல்ஜியம் நாட்டில் புருசல் என்னும் பகுதியில் வாழ்ந்த ஏழை குடும்பத்தில் கிபி 950 பிறந்தார் குயிட்டோ. சிறுவயது முதலே இறைபக்தியில் சிறந்து விளங்கிய குயிட்டோ ஏழை மக்களுக்கு உதவிகள் செய்து வளர்ந்தார். தன் சொந்த ஊரை விட்டு அருகிலிருந்த லாக்கன் பகுதிக்கு சென்ற குயிட்டோ அப்பகுதியில் இருந்த புனித மரியன்னையின் ஆலயத்தில் ஆலய பணியாளராக சேர்ந்து பணி செய்தார். ஆலயத்தை சுத்தம் செய்வது, திருப்பணிக்கு தயாரிப்பு செய்வது போன்ற ஆலய பணிகளை ஆர்வத்தோடு செய்த குயிட்டோ தேவையில் இருப்போருக்கு உதவிகள் செய்து ஆதரவற்றவர்களுக்கு ஆறுதல் கூறினார். தன் தன்னலமற்ற சேவைகளால் லாக்கின் பகுதி முழுவதும் நற்பெயரை பெற்றிருந்த குயிட்டோ வியாபாரி ஒருவரின் அறிவுறுத்தலின்படி அவரோடு இணைந்து வியாபாரத்தில் ஈடுபட்டார். சில நாட்களுக்கு பின்பு வியாபாரம் நொடித்து போனதால் கடுமையான மன உளைச்சலுக்குட்பட்ட குயிட்டோ அமைதி தேடி திருப்பயணமாக புனித பூமிக்கு சென்றார். புனித பூமியில் திருப்பயணிகளுக்கு வழிகாட்டியாக பல ஆண்டுகள் உதவி செய்த குயிட்டோ தன் சொந்த நாடான பெல்ஜியம் திரும்பும் வழியில் கிபி 1012 விண்ணகமடைந்தார். தான் வறுமையாக வாழ்ந்த போதிலும் தன்னை விட கீழிருந்த ஏழைகளுக்கு உதவிகள் செய்து இறைபக்தியோடு வாழ்ந்த குயிட்டோவினை தெரு அவை புனிதராக உயர்த்தி ஆலய பணியாளர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தது. புனித குயிட்டோவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பசியால் வாடுகின்ற ஏழைகளுக்கு உணவளித்து அவர்களுக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.
2: அன்னை ஓர் அதிசயம்.
4: திரு கல்யாண மாதா, மனித வாழ்க்கையின் பயணத்தில் உறவுகள் என்பவை மிக முக்கியமான தூண்களாக அமைகின்றன. அந்த உறவுகளின் சங்கமத்தில் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மிக புனிதமான பிணைப்பு திருமண உறவு ஆகும். ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து புதியதொரு வாழ்வை தொடங்கும் அந்த தருணத்தை தனது அளவற்ற அருளாலும் அமைதியாலும் மாறாத அன்பாலும் ஆசீர்வதிக்கும் ஒரு உன்னத தாய் உண்டு. அவளே நம் குடும்பங்களின் ஒளியாகவும் திருமண வாழ்வின் பாதுகாவலராகவும் திகழும் திரு கல்யாணமாதா ஆவார். திரு கல்யாணமாதா என்ற பெயரின் உட்பொருளை ஆராய்ந்தால் அதன் ஆழமான தெய்வீகம் நமக்கு புலப்படும். திரு என்பது இறைவனின் மேலான அருளையும் புனிதத்தையும் குறிக்கிறது. கல்யாணம் என்பது மனிதர்களால் மட்டும் தீர்மானிக்கப்படாமல் இறைவனின் ஆசியுடன் நிகழும் மங்களமான திருமண வாழ்வை குறிக்கிறது. மாதா என்பது நம் அனைவரையும் அரவணைக்கும் கருணை நிறைந்த தாயை குறிக்கிறது. சுருக்கமாகச் சொன்னால், திருமண வாழ்க்கையை வெறும் சமூகச் சடங்காக பார்க்காமல் அதை இறைவனின் அருளோடும் புனிதத்தோடும் இணைக்கும் பாலமாக விளங்குபவரே திரு கல்யாணமாதா. திரு கல்யாணமாதா மீதான பக்தி முயற்சியானது நமது திருவிவிலியத்தின் வலுவான அடித்தளத்தில் உருவானது. குறிப்பாக யோவான் நற்செய்தியில் விவரிக்கப்பட்டுள்ள காணாவூர் திருமண நிகழ்வே இதற்கு முதன்மை ஆதாரமாக திகழ்கிறது.

அந்த திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து போய் அந்த புதிய குடும்பத்தின் மகிழ்ச்சியும் கௌரவமும் கேள்விக்குறியானபோது அன்னை மரியாள் தானாகவே முன்வந்து தனது மகன் இயேசுவிடம் பரிந்துரை செய்தார். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய இயேசுவின் முதல் அற்புதம் நிகழ்வதற்கு அன்னையின் இந்த தலையீடே காரணமாக அமைந்தது. அன்று முதல் அன்னை மரியாள் திருமணங்களின் பாதுகாவலராகவும் குடும்ப வாழ்வின் உன்னத தாயாகவும் கத்தோலிக்க திருச்சபையினரால் போற்றப்படுகிறார். திருச்சபையின் வரலாற்று பின்னணியை பொறுத்தவரை, தொடக்க காலத்திலிருந்தே திருமண வாழ்வை தொடங்கும் மணமக்கள் அன்னை மரியாளின் திருமுன் தங்களை அர்ப்பணிக்கும் புனிதமான வழக்கம் இருந்து வருகிறது. தங்களின் புதிய இல்லற வாழ்க்கை இறையருளால் தொடங்க வேண்டும் என்பதற்காகவும் அன்னை மரியாளைப் போலவே பொறுமையும் கீழ்ப்படிதலும் இறை திட்டத்திற்கு அடங்கி நடக்கும் பண்பும் கொண்ட குடும்பமாக திகழவும் இந்த அர்ப்பணிப்பு செய்யப்படுகிறது. தலைமுறை தலைமுறையாக கத்தோலிக்க குடும்பங்கள் தங்கள் வாழ்வின் மங்கள நிகழ்வுகளில் அன்னைக்கு முதலிடம் கொடுத்து அவரை தங்கள் குடும்பத்தின் அரசியாக ஏற்றுக்கொள்வதை ஒரு மரபாகவே பின்பற்றி வருகின்றனர். குடும்ப வாழ்க்கையில் புயல் போன்ற சோதனைகளோ பொருளாதார நெருக்கடிகளோ அல்லது மனக்கசப்புகளோ ஏற்படும்போது அன்னை மரியாள் ஒரு சிறந்த பரிந்துரையாளராகவும் ஆறுதல் அளிப்பவராகவும் விளங்குகிறார். கானாவூர் திருமணத்தில் இருந்த அதே கரிசனையோடு இன்றும் தனது பிள்ளைகளின் குடும்பங்களில் ஏற்படும் குறைகளை தனது மகன் இயேசுவிடம் கொண்டு சென்று அங்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் மீண்டும் மலரச் செய்கிறார். அதனால்தான் நூற்றாண்டுகள் கடந்தும் திரு கல்யாணமாதா என்ற பெயரில் அவர் பல கோடி குடும்பங்களின் நம்பிக்கையாகவும் உறவுகளை பிணைக்கும் சக்தியாகவும் இன்றும் ஒளிவீசி கொண்டிருக்கிறார். அன்னை மரியாளுக்கு திரு கல்யாணமாதா என்ற பெயர் சூட்டப்பட்டதற்கு விவிலியத்தின் கானாவூர் திருமண நிகழ்வே மூலகாரணம். திருமண விருந்தில் திராட்சை ரசம் தீர்ந்து போய் அந்த புதிய தம்பதியரின் கௌரவம் குலையவிருந்த தருணத்தில் அன்னை மரியாள் இயேசுவிடம் பரிந்துரை செய்து தண்ணீரை திராட்சை மதுவாக மாற்றும் முதல் அற்புதத்தை செய்வித்தார். திருமண வாழ்வில் ஏற்படும் குறைகளை தீர்த்து மகிழ்ச்சியை மீட்டெடுத்த அந்த தருணமே அன்னையை திருமணங்களின் பாதுகாவலர் என்ற நிலைக்கு உயர்த்தியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பொத்தக்கலன் விலை திருத்தலம் உருவான வரலாறு இறைவனின் திருவுளத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது. ஆரம்பத்தில் இந்த பகுதியில் அன்னை மரியாளின் திருவுருவப் படம் ஒன்று வைக்கப்பட்டு ஒரு சிறிய ஓலை குடிசையில் மக்கள் கூடி ஜெபிக்கத் தொடங்கினர். குறிப்பாக கானாவூர் திருமணத்தில் அன்னை ஆற்றிய பங்கினை தியானித்து திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வந்து ஜெபித்தபோது அவர்களுக்கு விரைவிலேயே வரன் அமைந்தது. இந்த நம்பிக்கையே காலப்போக்கில் ஒரு சிறிய ஜெபமையத்தை பெரிய திருத்தலமாக மாற்றியது. திரு கல்யாணமாதா என்ற பெயர் இந்த திருத்தலத்திற்கு சூட்டப்பட்டதற்கு ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக பின்னணி உண்டு. பல ஆண்டுகளாக திருமண தடையால் வாடிய ஒரு குடும்பத்தினர் அன்னையிடம் முறையிட்டபோது அவர்களுக்கு திருமணம் கைகூடியது. அந்த நன்றி அறிதலின் அடையாளமாக திருமணங்களை ஆசிர்வதிக்கும் தாய் என்ற பொருளில் இந்த பெயர் மக்களிடையே பிரபலமடைந்தது. இன்று கத்தோலிக்க திருச்சபையில் திருமணங்களுக்கென அர்ப்பணிக்கப்பட்ட தனித்துவமான திருத்தலங்களில் ஒன்றாக இது திகழ்கிறது. இந்த திருத்தலத்தின் கட்டிட அமைப்பு மற்றும் வளர்ச்சி பக்தர்களின் நேர்ச்சிகளாலும் சாட்சிகளாலும் உருவானது. அன்னை மரியாளின் திருவுருவம் இங்கு மிக அழகாக ஒரு கரத்தில் குழந்தை இயேசுவையும் மறு கரத்தில் ஜபமாலையையும் ஏந்தி குடும்பங்களை ஆசீர்வதிக்கும் கோலத்தில் காட்சியளிக்கிறது. அரசு அதிகாரிகள் முதல் சாமானிய மக்கள் வரை மதம் கடந்தும் பலரும் அன்னை மரியாளை தங்களின் குடும்ப அரசியாக ஏற்று இங்கு திரண்டு வருவது இத்தலத்தின் வரலாற்று சிறப்பாகும். பொத்தக்கலன் விலை ஆலயத்தில் நடைபெறும் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் அன்னை மரியாளின் பிறப்பு பெருவிழாவை முன்னிட்டு 10 நாட்கள் கோலாகலமாக திருவிழா கொண்டாடப்படுகிறது. கொடியேற்றத்துடன் தொடங்கி 9 நாட்களும் சிறப்பு நோவெனா மற்றும் திருப்பலிகள் நடைபெறும். திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக அன்னையின் அலங்கரிக்கப்பட்ட சப்பர பவனி நடைபெறும்போது ஆயிரக்கணக்கான மணமக்கள் தங்கள் திருமண வாழ்விற்கு நன்றி செலுத்தி பின்தொடர்வது கண்கொள்ளா காட்சியாகும். இந்த ஆலயத்தில் நிகழ்ந்த அற்புதங்கள் சொல்லில் அடங்காதவை. திருமண வரம் அருளும் தாய் என்பதற்கு சான்றாக பல ஆண்டுகளாக வரன் அமையாமல் இருந்தவர்கள் இத்தலத்திற்கு வந்து ஒருமுறை ஜெபித்து சென்ற சில வாரங்களிலேயே திருமணம் நிச்சயமானதாக கூறுகின்றனர்.
மேலும் மருத்துவ ரீதியாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று கைவிடப்பட்ட பல தம்பதியினர் அன்னைக்கு தொட்டில் கட்டி நேர்ச்சை செய்து குழந்தை வரம் பெற்ற அதிசயங்களும் இங்கே தினசரி நிகழ்வுகளாக உள்ளன. உடைந்த உறவுகள் மீட்கப்படுவது இத்தலத்தின் மற்றொரு பெரிய அதிசயம். கருத்து வேறுபாடுகளால் விவாகரத்து வரை சென்ற தம்பதியினர் திரு கல்யாண மாதாவின் பாதம் அமர்ந்து ஜெபித்த ஒருவரை ஒருவர் மன்னித்து மீண்டும் இணைந்து வாழும் மனமாற்ற அற்புதங்கள் இங்கு அதிகம். வெறும் சடங்குகளை தாண்டி மனித இதயங்களில் அன்பு மீண்டும் பிறப்பதே இந்த ஆலயத்தில் நிகழும் உண்மையான அதிசயம் என்று அருட்பணியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். பிள்ளைகள் தங்கள் பெற்றோரிடம் அன்பையும் பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் பொறுமையையும் கடைபிடிக்க அன்னையின் ஆசி ஒரு பெரும் அரணாக இருக்கிறது. தமிழக பண்பாட்டில் திருமணம் என்பது வாழ்நாள் முழுமைக்குமான ஒரு புண்ணிய பிணைப்பு. அந்த பண்பாட்டை ஆன்மீக ரீதியாக உறுதிப்படுத்தி கத்தோலிக்க குடும்பங்கள் சிதையாமல் காப்பதே திரு கல்யாண மாதாவின் முதன்மை பணியாகும். பொத்தக்கலன் விலை மண்ணில் அன்னை வீற்றிருப்பது அந்த பகுதிக்கு மட்டுமல்ல, தமிழகத்தின் அத்தனை இல்லறங்களுக்கும் ஒரு மாபெரும் ஆசீர்வாதமாகும். அன்னை மரியாளின் கரம் பிடித்து தொடங்கும் எந்த ஒரு இல்லற பயணமும் இடறி கீழே விழுவதில்லை என்பதற்கு அத்தலத்தின் சாட்சிகளே அத்தாட்சி. அன்பார்ந்தவர்களே, திரு கல்யாணமாதா என்பது வெறும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெயர் மட்டுமல்ல, அவர் நம் அன்றாட குடும்பச் சிலுவைகளை சுமக்க உதவும் ஒரு அன்புத்தாய். காணாவூர் திருமணத்தில் அன்று எப்படி திராட்சை ரசம் தீர்ந்த குறையை அன்னை போக்கினாரோ அப்படியே இன்றும் நம் வாழ்வின் வறுமை, மனக்கசப்பு, தனிமை போன்ற குறைகளை அவர் போக்கி வருகிறார். நம்முடைய பலவீனமான நேரங்களில் நாம் சோர்ந்து போகும்போது நம் கரங்களை பிடித்து வழிநடத்தும் ஒரு உன்னத வழிகாட்டியாக அவர் இருக்கிறார். அன்னையின் திருமுன் நாம் மண்டியிடும்போது அவர் நம்மிடம் கேட்பது ஒன்றுதான், உன் உறவை காப்பாற்ற நீ தயாரா? அந்த ஆம் என்ற பதிலில்தான் அனைத்து அதிசயங்களும் தொடங்குகின்றன. மாற்றங்கள் வெளியிலிருந்து வருவதில்லை, நம்முடைய அர்ப்பணிப்பிலிருந்தே தொடங்குகின்றன என்பதை அன்னை உணர்த்துகிறார். பொத்தக்கலன் விலை திரு கல்யாண மாதாவின் பேரொருள் உங்கள் ஒவ்வொருவர் இல்லத்திலும், குறிப்பாக திருமண வாழ்விற்காக காத்திருக்கும் இளைஞர் இதயங்களிலும் ஒரு புதிய ஒளியை ஏற்றி என்றும் நிலைத்திருக்கும் மகிழ்ச்சியை தருவதாக அமையும்.

0: செய்திகள்.
1: அமெரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளின் திரு அவையமைப்புகள், அரசுகள், நிறுவனங்கள், தொழிலாளர்கள், பல்கலைக்கழகங்கள், சமூக அமைப்புகள் ஆகியவை இணைந்து மனித நேயமான, நிலையான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்க கண்டத்தில் சமூக, பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான வடக்கு தெற்கு உரையாடலில் ஈடுபட்டுள்ள பல்வேறு துறைகளின் பிரதிநிதிகளை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை, இவ்வாறான சவால்களை எதிர்கொள்ள பகிரப்பட்ட பொறுப்பும் ஒத்துழைப்பும் அவசியம் என்று வலியுறுத்தினார். இன்றைய உலகில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை பற்றி சிந்திக்கும் போது புதிய தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வதா அல்லது நிராகரிப்பதா என்பது மட்டுமே கேள்வியாக இருக்கக்கூடாது என்றும், எத்தகைய மனித நேயத்தை நாம் உருவாக்க விரும்புகிறோம், அதில் ஒவ்வொரு மனிதருக்கும் என்ன இடம் இருக்கும் என்பதே முக்கியமான கேள்வியாக இருக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை குறிப்பிட்டார். திரு அவையின் சமூக கோட்பாடு வெறும் விதிமுறைகளின் தொகுப்பு அல்ல, அது பகிரப்பட்ட தேர்ந்து தெளிதல் செயல்முறை என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, எடுக்கப்படும் முடிவுகள் மனித மாண்பை பாதுகாத்து பொதுநலனை மேம்படுத்துகின்றனவா என்பதன் அடிப்படையில் மதிப்பிடப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். வேறுபாடுகளை கடந்து பொதுநலனை நாடுவதற்கான பேச்சுவார்த்தை கலாச்சாரத்தை வளர்த்து கொள்ளுமாறும், அதன் மூலம் உலகிற்கு தேவையான அமைதிக்கான தூதாண்மைக்கு பங்களிக்குமாறும் திருத்தந்தை கேட்டுக்கொண்டார்.
2: ரோஸ் ஹசானா அமைதியான புதுப்பித்தலையும் நலமான தொடக்கத்தையும் கொண்டு வரட்டும் என்றும், யோம் கிப்பூரின் புனித அமைதி உள்ளார்ந்த ஒளியையும் அமைதியையும் வழங்கட்டும் என்றும், சுக்கோத் திருவிழா மகிழ்ச்சி, நன்றியுணர்வு மற்றும் சகோதரத்துவத்தால் நிறைந்திருக்கட்டும் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வாழ்த்தியுள்ளார். யூதர்களின் ரோஷ் ஹசானா, யோம் கிப்பூர் மற்றும் சுக்கோத் திருவிழாக்களை முன்னிட்டு ரோம் நகரின் தலைமை யூத மதகுரு ரிக்கார்டோ டி செங்கி அவர்களும் அந்நகரின் ஒட்டுமொத்த யூத சமூகத்தினரும் அனுப்பிய தந்தி செய்தியில் இவ்வாறு திருத்தந்தை வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இத்திருவிழாக்கள் எல்லாம் வல்ல இறைவனின் ஏராளமான ஆசீர்வாதங்களையும் பெறும் வாய்ப்பாகவும் மகிழ்ச்சியின் ஊற்றாகவும் அமைய வேண்டும் என்றும் திருத்தந்தை தெரிவித்துள்ளார்.
1: அமெரிக்காவில் 2001 செப்டம்பர் 11 நாள் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்கள் நிகழ்ந்து 25 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில், அத்துயர நிகழ்வை தொடர்ந்து அடுத்தடுத்து வந்த திருத்தந்தையர்கள் விடுத்த அமைதி, நம்பிக்கை மற்றும் நல்லிணக்கத்திற்கான அழைப்புகள் மீண்டும் நினைவு கூறப்படுகின்றன. செப்டம்பர் 11 தாக்குதல்களில் ஏறத்தாழ 3000 பேர் உயிரிழந்த நிலையில், அப்போது திருத்தந்தையாக இருந்த புனித 2 யோவான் பவுல் அவர்கள் இத்தாக்குதல்களை சொல்ல முடியாத பேரதிர்ச்சி என்றும், மனிதாபிமானமற்ற செயல் என்றும் வர்ணித்தார். இத்தாக்குதல் மனித மாண்புக்கு எதிரான கொடூரமான அவமதிப்பு என்று கூறிய அவர், தீமையும் மரணமும் இறுதி வார்த்தையை கொண்டிருக்காது என்று வலியுறுத்தினார். அந்நேரத்தில் தற்போதைய திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வன்முறை மற்றும் அநீதியை கண்டித்து பழி வாங்குதலுக்கு பதிலாக ஒற்றுமை, உரையாடல், அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் வழியாக நற்செய்திக்கு சான்று பகருமாறு அழைப்பு விடுத்தார். 2002 திருத்தந்தை 2 யோவான் பவுல் அவர்கள் மீண்டும் பயங்கரவாதம், வன்முறை மற்றும் போரை நிராகரித்து தனிநபர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான முரண்பாடுகளை தீர்க்க அறிவும் அன்புமே சரியான வழிகள் என்று வலியுறுத்தினார்.
2: இயேசுவின் திரு இருதய கம்போனி நற்செய்தி பணியாளர்கள் சபையை சேர்ந்த பேராயர் டெஸ்பாயே தடேஸ் ஜெப்ரேசிலாசி அவர்கள் ஏறத்தாழ 27 ஆண்டுகள் சேவை செய்த கர்தினால் பெர்ஹானி இயேசுஸ் டெமரு சுராபியேலுக்கு பிறகு 2026 செப்டம்பர் 6 ஞாயிறு அன்று அடிஸ் அபாபாவில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு கத்தோலிக்க பெருங்கோவிலில் ஓய்வு பெற்ற பேராயரான கர்தினால் பெர்ஹானி இயேசுஸ் அவர்கள் தலைமையில் சிறப்பு திருப்பலி இடம்பெற்றது. மூவரு இறைவனை குறிக்கும் வகையிலும், தனது அதிகாரப்பூர்வமான தலைமை பொறுப்பை ஏற்கும் வகையிலும் பேராயர் டெஸ்பாசெலாஸ் அவர்கள் பெருங்கோவிலின் கதவை 3 தட்டியதுடன் இச்சடங்கு தொடங்கியது. ஒன்றிப்பு, நன்றி மற்றும் ஊக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக திருத்தந்தை அவர்களின் செய்தி திருப்பீடத்தின் பிரதிநிதியால் வாசிக்கப்பட்டது. எத்தியோப்பியாவுக்கான திருப்பீட தூதரான பேராயர் பிரையன் உடாய்க்வே அவர்கள் தனது மறையுறையில் அன்போடும் தாழ்மையோடும் சிலுவையோடும் நல்ல மேய்ப்பரான கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றி பேராயர் அவர்கள் தனது மறை மாவட்டத்தை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: செப்டம்பர் 12 புனித குயிட்டோ. பெல்ஜியம் நாட்டில் புருசல் என்னும் பகுதியில் வாழ்ந்த ஏழை குடும்பத்தில் கிபி 950 பிறந்தார் குயிட்டோ. சிறுவயது முதலே இறைபக்தியில் சிறந்து விளங்கிய குயிட்டோ ஏழை மக்களுக்கு உதவிகள் செய்து வளர்ந்தார். தன் சொந்த ஊரை விட்டு அருகிலிருந்த லாக்கன் பகுதிக்கு சென்ற குயிட்டோ அப்பகுதியில் இருந்த புனித மரியன்னையின் ஆலயத்தில் ஆலய பணியாளராக சேர்ந்து பணி செய்தார். ஆலயத்தை சுத்தம் செய்வது, திருப்பணிக்கு தயாரிப்பு செய்வது போன்ற ஆலய பணிகளை ஆர்வத்தோடு செய்த குயிட்டோ தேவையில் இருப்போருக்கு உதவிகள் செய்து ஆதரவற்றவர்களுக்கு ஆறுதல் கூறினார். தன் தன்னலமற்ற சேவைகளால் லாக்கின் பகுதி முழுவதும் நற்பெயரை பெற்றிருந்த குயிட்டோ வியாபாரி ஒருவரின் அறிவுறுத்தலின்படி அவரோடு இணைந்து வியாபாரத்தில் ஈடுபட்டார். சில நாட்களுக்கு பின்பு வியாபாரம் நொடித்து போனதால் கடுமையான மன உளைச்சலுக்குட்பட்ட குயிட்டோ அமைதி தேடி திருப்பயணமாக புனித பூமிக்கு சென்றார். புனித பூமியில் திருப்பயணிகளுக்கு வழிகாட்டியாக பல ஆண்டுகள் உதவி செய்த குயிட்டோ தன் சொந்த நாடான பெல்ஜியம் திரும்பும் வழியில் கிபி 1012 விண்ணகமடைந்தார். தான் வறுமையாக வாழ்ந்த போதிலும் தன்னை விட கீழிருந்த ஏழைகளுக்கு உதவிகள் செய்து இறைபக்தியோடு வாழ்ந்த குயிட்டோவினை திரு அவை புனிதராக உயர்த்தி ஆலய பணியாளர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தது. புனித குயிட்டோவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பசியால் வாடுகின்ற ஏழைகளுக்கு உணவளித்து அவர்களுக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.
2: அன்னை ஓர் அதிசயம்.
4: திரு கல்யாண மாதா, மனித வாழ்க்கையின் பயணத்தில் உறவுகள் என்பவை மிக முக்கியமான தூண்களாக அமைகின்றன. அந்த உறவுகளின் சங்கமத்தில் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மிக புனிதமான பிணைப்பு திருமண உறவு ஆகும். ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து புதியதொரு வாழ்வை தொடங்கும் அந்த தருணத்தை தனது அளவற்ற அருளாலும் அமைதியாலும் மாறாத அன்பாலும் ஆசீர்வதிக்கும் ஒரு உன்னத தாய் உண்டு. அவளே நம் குடும்பங்களின் ஒளியாகவும் திருமண வாழ்வின் பாதுகாவலராகவும் திகழும் திரு கல்யாணமாதா ஆவார். திரு கல்யாணமாதா என்ற பெயரின் உட்பொருளை ஆராய்ந்தால் அதன் ஆழமான தெய்வீகம் நமக்கு புலப்படும். திரு என்பது இறைவனின் மேலான அருளையும் புனிதத்தையும் குறிக்கிறது. கல்யாணம் என்பது மனிதர்களால் மட்டும் தீர்மானிக்கப்படாமல் இறைவனின் ஆசியுடன் நிகழும் மங்களமான திருமண வாழ்வை குறிக்கிறது. மாதா என்பது நம் அனைவரையும் அரவணைக்கும் கருணை நிறைந்த தாயை குறிக்கிறது. சுருக்கமாகச் சொன்னால், திருமண வாழ்க்கையை வெறும் சமூகச் சடங்காக பார்க்காமல் அதை இறைவனின் அருளோடும் புனிதத்தோடும் இணைக்கும் பாலமாக விளங்குபவரே திரு கல்யாணமாதா. திரு கல்யாணமாதா மீதான பக்தி முயற்சியானது நமது திருவிவிலியத்தின் வலுவான அடித்தளத்தில் உருவானது. குறிப்பாக யோவான் நற்செய்தியில் விவரிக்கப்பட்டுள்ள கானாவூர் திருமண நிகழ்வே இதற்கு முதன்மை ஆதாரமாக திகழ்கிறது. அந்த திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து போய் அந்த புதிய குடும்பத்தின் மகிழ்ச்சியும் கௌரவமும் கேள்விக்குறியானபோது அன்னை மரியாள் தானாகவே முன்வந்து தனது மகன் இயேசுவிடம் பரிந்துரை செய்தார். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய இயேசுவின் முதல் அற்புதம் நிகழ்வதற்கு அன்னையின் இந்த தலையீடே காரணமாக அமைந்தது. அன்று முதல் அன்னை மரியாள் திருமணங்களின் பாதுகாவலராகவும் குடும்ப வாழ்வின் உன்னத தாயாகவும் கத்தோலிக்க திருச்சபையினரால் போற்றப்படுகிறார். திருச்சபையின் வரலாற்று பின்னணியை பொறுத்தவரை தொடக்க காலத்திலிருந்தே திருமண வாழ்வை தொடங்கும் மணமக்கள் அன்னை மரியாளின் திருமுன் தங்களை அர்ப்பணிக்கும் புனிதமான வழக்கம் இருந்து வருகிறது. தங்களின் புதிய இல்லற வாழ்க்கை இறையருளால் தொடங்க வேண்டும் என்பதற்காகவும் அன்னை மரியாளைப் போலவே பொறுமையும் கீழ்ப்படிதலும் இறை திட்டத்திற்கு அடங்கி நடக்கும் பண்பும் கொண்ட குடும்பமாக திகழவும் இந்த அர்ப்பணிப்பு செய்யப்படுகிறது. தலைமுறை தலைமுறையாக கத்தோலிக்க குடும்பங்கள் தங்கள் வாழ்வின் மங்கள நிகழ்வுகளில் அன்னைக்கு முதலிடம் கொடுத்து அவரை தங்கள் குடும்பத்தின் அரசியாக ஏற்றுக்கொள்வதை ஒரு மரபாகவே பின்பற்றி வருகின்றனர். குடும்ப வாழ்க்கையில் புயல் போன்ற சோதனைகளோ பொருளாதார நெருக்கடிகளோ அல்லது மனக்கசப்புகளோ ஏற்படும்போது அன்னை மரியாள் ஒரு சிறந்த பரிந்துரையாளராகவும் ஆறுதல் அளிப்பவராகவும் விளங்குகிறார். கானாவூர் திருமணத்தில் இருந்த அதே கரிசனையோடு இன்றும் தனது பிள்ளைகளின் குடும்பங்களில் ஏற்படும் குறைகளை தனது மகன் இயேசுவிடம் கொண்டு சென்று அங்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் மீண்டும் மலரச் செய்கிறார். அதனால்தான் நூற்றாண்டுகள் கடந்தும் திரு கல்யாணமாதா என்ற பெயரில் அவர் பல கோடி குடும்பங்களின் நம்பிக்கையாகவும் உறவுகளை பிணைக்கும் சக்தியாகவும் இன்றும் ஒளிவீசி கொண்டிருக்கிறார். அன்னை மரியாளுக்கு திரு கல்யாணமாதா என்ற பெயர் சூட்டப்பட்டதற்கு விவிலியத்தின் கானாவூர் திருமண நிகழ்வே மூல காரணம். திருமண விருந்தில் திராட்சை ரசம் தீர்ந்து போய் அந்த புதிய தம்பதியரின் கௌரவம் குலையவிருந்த தருணத்தில் அன்னை மரியாள் இயேசுவிடம் பரிந்துரை செய்து தண்ணீரை திராட்சை மதுவாக மாற்றும் முதல் அற்புதத்தை செய்வித்தார். திருமண வாழ்வில் ஏற்படும் குறைகளை தீர்த்து மகிழ்ச்சியை மீட்டெடுத்த அந்த தருணமே அன்னையை திருமணங்களின் பாதுகாவலர் என்ற நிலைக்கு உயர்த்தியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பொத்தக்கலன் விலை திருத்தலம் உருவான வரலாறு இறைவனின் திருவுளத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது. ஆரம்பத்தில் இந்த பகுதியில் அன்னை மரியாளின் திருவுருவப் படம் ஒன்று வைக்கப்பட்டு ஒரு சிறிய ஓலை குடிசையில் மக்கள் கூடி ஜெபிக்கத் தொடங்கினர். குறிப்பாக கானாவூர் திருமணத்தில் அன்னை ஆற்றிய பங்கினை தியானித்து திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வந்து ஜெபித்தபோது அவர்களுக்கு விரைவிலேயே வரன் அமைந்தது. இந்த நம்பிக்கையே காலப்போக்கில் ஒரு சிறிய ஜெபமையத்தை பெரிய திருத்தலமாக மாற்றியது. திரு கல்யாணமாதா என்ற பெயர் இந்த திருத்தலத்திற்கு சூட்டப்பட்டதற்கு ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக பின்னணி உண்டு. பல ஆண்டுகளாக திருமண தடையால் வாடிய ஒரு குடும்பத்தினர் அன்னையிடம் முறையிட்டபோது அவர்களுக்கு திருமணம் கைகூடியது. அந்த நன்றி அறிதலின் அடையாளமாக திருமணங்களை ஆசீர்வதிக்கும் தாய் என்ற பொருளில் இந்த பெயர் மக்களிடையே பிரபலமடைந்தது. இன்று கத்தோலிக்க திருச்சபையில் திருமணங்களுக்கென அர்ப்பணிக்கப்பட்ட தனித்துவமான திருத்தலங்களில் ஒன்றாக இது திகழ்கிறது. இந்த திருத்தலத்தின் கட்டிட அமைப்பு மற்றும் வளர்ச்சி பக்தர்களின் நேர்ச்சிகளாலும் சாட்சிகளாலும் உருவானது. அன்னை மரியாளின் திருவுருவம் இங்கு மிக அழகாக ஒரு கரத்தில் குழந்தை இயேசுவையும் மறு கரத்தில் ஜெபமாலையையும் ஏந்தி குடும்பங்களை ஆசீர்வதிக்கும் கோலத்தில் காட்சியளிக்கிறது. அரசு அதிகாரிகள் முதல் சாமானிய மக்கள் வரை மதம் கடந்தும் பலரும் அன்னை மரியாளை தங்களின் குடும்ப அரசியாக ஏற்று இங்கு திரண்டு வருவது இத்தலத்தின் வரலாற்று சிறப்பாகும். பொத்தக்கலன் விலை ஆலயத்தில் நடைபெறும் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் அன்னை மரியாளின் பிறப்பு பெருவிழாவை முன்னிட்டு 10 நாட்கள் கோலாகலமாக திருவிழா கொண்டாடப்படுகிறது. கொடியேற்றத்துடன் தொடங்கி 9 நாட்களும் சிறப்பு நோவெனா மற்றும் திருப்பலிகள் நடைபெறும். திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக அன்னையின் அலங்கரிக்கப்பட்ட சப்பர பவனி நடைபெறும்போது ஆயிரக்கணக்கான மணமக்கள் தங்கள் திருமண வாழ்விற்கு நன்றி செலுத்தி பின்தொடர்வது கண்கொள்ளா காட்சியாகும். இந்த ஆலயத்தில் நிகழ்ந்த அற்புதங்கள் சொல்லில் அடங்காதவை. திருமண வரம் அருளும் தாய் என்பதற்கு சான்றாக பல ஆண்டுகளாக வரன் அமையாமல் இருந்தவர்கள் இத்தலத்திற்கு வந்து ஒருமுறை ஜெபித்து சென்ற சில வாரங்களிலேயே திருமணம் நிச்சயமானதாக கூறுகின்றனர். மேலும் மருத்துவ ரீதியாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று கைவிடப்பட்ட பல தம்பதியினர் அன்னைக்கு தொட்டில் கட்டி நேர்ச்சை செய்து குழந்தை வரம் பெற்ற அதிசயங்களும் இங்கே தினசரி நிகழ்வுகளாக உள்ளன. உடைந்த உறவுகள் மீட்கப்படுவது இத்தலத்தின் மற்றொரு பெரிய அதிசயம். கருத்து வேறுபாடுகளால் விவாகரத்து வரை சென்ற தம்பதியினர் திரு கல்யாண மாதாவின் பாதம் அமர்ந்து ஜெபித்த பின் ஒருவரை ஒருவர் மன்னித்து மீண்டும் இணைந்து வாழும் மனமாற்ற அற்புதங்கள் இங்கு அதிகம். வெறும் சடங்குகளை தாண்டி மனித இதயங்களில் அன்பு மீண்டும் பிறப்பதே இந்த ஆலயத்தில் நிகழும் உண்மையான அதிசயம் என்று அருட்பணியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். பிள்ளைகள் தங்கள் பெற்றோரிடம் அன்பையும் பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் பொறுமையையும் கடைபிடிக்க அன்னையின் ஆசி ஒரு பெரும் அரணாக இருக்கிறது. தமிழக பண்பாட்டில் திருமணம் என்பது வாழ்நாள் முழுமைக்குமான ஒரு புண்ணிய பிணைப்பு. அந்த பண்பாட்டை ஆன்மீக ரீதியாக உறுதிப்படுத்தி கத்தோலிக்க குடும்பங்கள் சிதையாமல் காப்பதே திரு கல்யாண மாதாவின் முதன்மை பணியாகும். பொத்தக்கலன் விலை மண்ணில் அன்னை வீற்றிருப்பது அந்த பகுதிக்கு மட்டுமல்ல, தமிழகத்தின் அத்தனை இல்லறங்களுக்கும் ஒரு மாபெரும் ஆசீர்வாதமாகும். அன்னை மரியாளின் கரம் பிடித்து தொடங்கும் எந்த ஒரு இல்லற பயணமும் இடறி கீழே விழுவதில்லை என்பதற்கு அத்தலத்தின் சாட்சிகளே அத்தாட்சி. அன்பார்ந்தவர்களே, திரு கல்யாணமாதா என்பது வெறும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெயர் மட்டுமல்ல, அவர் நம் அன்றாட குடும்பச் சிலுவைகளை சுமக்க உதவும் ஒரு அன்புத்தாய். காணாவூர் திருமணத்தில் அன்று எப்படி திராட்சை ரசம் தீர்ந்த குறையை அன்னை போக்கினாரோ அப்படியே இன்றும் நம் வாழ்வின் வறுமை, மனக்கசப்பு, தனிமை போன்ற குறைகளை அவர் போக்கி வருகிறார். நம்முடைய பலவீனமான நேரங்களில் நாம் சோர்ந்து போகும்போது நம் கரங்களை பிடித்து வழிநடத்தும் ஒரு உன்னத வழிகாட்டியாக அவர் இருக்கிறார். அன்னையின் திருமுன் நாம் மண்டியிடும்போது அவர் நம்மிடம் கேட்பது ஒன்றுதான், உன் உறவை காப்பாற்ற நீ தயாரா? அந்த ஆம் என்ற பதிலில்தான் அனைத்து அதிசயங்களும் தொடங்குகின்றன. மாற்றங்கள் வெளியிலிருந்து வருவதில்லை, நம்முடைய அர்ப்பணிப்பிலிருந்தே தொடங்குகின்றன என்பதை அன்னை உணர்த்துகிறார். பொத்தக்கலன் விலை திரு கல்யாண மாதாவின் பேரொருள் உங்கள் ஒவ்வொருவர் இல்லத்திலும், குறிப்பாக திருமண வாழ்விற்காக காத்திருக்கும் இளைஞர் இதயங்களிலும் ஒரு புதிய ஒளியை ஏற்றி என்றும் நிலைத்திருக்கும் மகிழ்ச்சியை தருவதாக.

0: செய்திகள்.
1: அமெரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளின் திரு அவையமைப்புகள், அரசுகள், நிறுவனங்கள், தொழிலாளர்கள், பல்கலைக்கழகங்கள், சமூக அமைப்புகள் ஆகியவை இணைந்து மனித நேயமான, நிலையான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்க கண்டத்தில் சமூக, பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான வடக்கு தெற்கு உரையாடலில் ஈடுபட்டுள்ள பல்வேறு துறைகளின் பிரதிநிதிகளை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை, இவ்வாறான சவால்களை எதிர்கொள்ள பகிரப்பட்ட பொறுப்பும் ஒத்துழைப்பும் அவசியம் என்று வலியுறுத்தினார். இன்றைய உலகில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை பற்றி சிந்திக்கும் போது புதிய தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வதா அல்லது நிராகரிப்பதா என்பது மட்டுமே கேள்வியாக இருக்கக்கூடாது என்றும், எத்தகைய மனித நேயத்தை நாம் உருவாக்க விரும்புகிறோம், அதில் ஒவ்வொரு மனிதருக்கும் என்ன இடம் இருக்கும் என்பதே முக்கியமான கேள்வியாக இருக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை குறிப்பிட்டார். திரு அவையின் சமூக கோட்பாடு வெறும் விதிமுறைகளின் தொகுப்பு அல்ல, அது பகிரப்பட்ட தேர்ந்து தெளிதல் செயல்முறை என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, எடுக்கப்படும் முடிவுகள் மனித மாண்பை பாதுகாத்து பொதுநலனை மேம்படுத்துகின்றனவா என்பதன் அடிப்படையில் மதிப்பிடப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். வேறுபாடுகளை கடந்து பொதுநலனை நாடுவதற்கான பேச்சுவார்த்தை கலாச்சாரத்தை வளர்த்து கொள்ளுமாறும், அதன் மூலம் உலகிற்கு தேவையான அமைதிக்கான தூதாண்மைக்கு பங்களிக்குமாறும் திருத்தந்தை கேட்டுக்கொண்டார்.
2: ரோஸ் ஹசானா அமைதியான புதுப்பித்தலையும் நலமான தொடக்கத்தையும் கொண்டு வரட்டும் என்றும், யோம் கிப்பூரின் புனித அமைதி உள்ளார்ந்த ஒளியையும் அமைதியையும் வழங்கட்டும் என்றும், சுக்கோத் திருவிழா மகிழ்ச்சி, நன்றியுணர்வு மற்றும் சகோதரத்துவத்தால் நிறைந்திருக்கட்டும் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வாழ்த்தியுள்ளார். யூதர்களின் ரோஷ் ஹசானா, யோம் கிப்பூர் மற்றும் சுக்கோத் திருவிழாக்களை முன்னிட்டு ரோம் நகரின் தலைமை யூத மதகுரு ரிக்கார்டோ டி செங்கி அவர்களும் அந்நகரின் ஒட்டுமொத்த யூத சமூகத்தினரும் அனுப்பிய தந்தி செய்தியில் இவ்வாறு திருத்தந்தை வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இத்திருவிழாக்கள் எல்லாம் வல்ல இறைவனின் ஏராளமான ஆசீர்வாதங்களையும் பெறும் வாய்ப்பாகவும் மகிழ்ச்சியின் ஊற்றாகவும் அமைய வேண்டும் என்றும் திருத்தந்தை தெரிவித்துள்ளார்.
1: அமெரிக்காவில் 2001 செப்டம்பர் 11 நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்கள் நிகழ்ந்து 25 நிறைவடையும் நிலையில், அத்துயர நிகழ்வை தொடர்ந்து அடுத்தடுத்து வந்த திருத்தந்தையர்கள் விடுத்த அமைதி, நம்பிக்கை மற்றும் நல்லிணக்கத்திற்கான அழைப்புகள் மீண்டும் நினைவு கூறப்படுகின்றன. செப்டம்பர் 11 தாக்குதல்களில் ஏறத்தாழ 3000 பேர் உயிரிழந்த நிலையில், அப்போது திருத்தந்தையாக இருந்த புனித 2 யோவான் பவுல் அவர்கள் இத்தாக்குதல்களை சொல்ல முடியாத பேரதிர்ச்சி என்றும், மனிதாபிமானமற்ற செயல் என்றும் வர்ணித்தார். இத்தாக்குதல் மனித மாண்புக்கு எதிரான கொடூரமான அவமதிப்பு என்று கூறிய அவர், தீமையும் மரணமும் இறுதி வார்த்தையை கொண்டிருக்காது என்று வலியுறுத்தினார். அந்நேரத்தில் தற்போதைய திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வன்முறை மற்றும் அநீதியை கண்டித்து பழிவாங்குதலுக்கு பதிலாக ஒற்றுமை, உரையாடல், அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் வழியாக நற்செய்திக்கு சான்று பகருமாறு அழைப்பு விடுத்தார். 2002 திருத்தந்தை 2 யோவான் பவுல் அவர்கள் மீண்டும் பயங்கரவாதம், வன்முறை மற்றும் போரை நிராகரித்து தனிநபர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான முரண்பாடுகளை தீர்க்க அறிவும் அன்புமே சரியான வழிகள் என்று வலியுறுத்தினார்.
2: இயேசுவின் திரு இருதய கம்போனி நற்செய்தி பணியாளர்கள் சபையைச் சேர்ந்த பேராயர் டெஸ்பாயே தடேஸ் ஜெப்ரேசிலாசி அவர்கள் ஏறத்தாழ 27 சேவை செய்த கர்தினால் பெர்ஹானி ஏசுஸ் டெமரு சுராபியேலுக்கு பிறகு 2026 செப்டம்பர் 6 ஞாயிறு அன்று அடிஸ் அபாபாவில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு கத்தோலிக்க பெருங்கோவிலில் ஓய்வு பெற்ற பேராயரான கர்தினால் பெர்ஹானி ஏசுஸ் அவர்கள் தலைமையில் சிறப்பு திருப்பலி இடம்பெற்றது. மூவரு இறைவனை குறிக்கும் வகையிலும், தனது அதிகாரப்பூர்வமான தலைமை பொறுப்பை ஏற்கும் வகையிலும் பேராயர் டெஸ்பாசிலாஸ் அவர்கள் பெருங்கோவிலின் கதவை 3 தட்டியதுடன் இச்சடங்கு தொடங்கியது. ஒன்றிப்பு, நன்றி மற்றும் ஊக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக திருத்தந்தை அவர்களின் செய்தி திருப்பீடத்தின் பிரதிநிதியால் வாசிக்கப்பட்டது. எத்தியோப்பியாவுக்கான திருப்பீட தூதரான பேராயர் பிரையன் உடாய்க்வே அவர்கள் தனது மறையுறையில் அன்போடும் தாழ்மையோடும் சிலுவையோடும் நல்ல மேய்ப்பரான கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றி பேராயர் அவர்கள் தனது மறைமாவட்டத்தை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

0: குரல் வழி இறைமொழி.
1: தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியும் வாழ்த்துகளும். இன்று நாம் அன்புடைமை எனும் குரல் அதிகாரத்திற்குள் நுழைகிறோம். அன்புடைமையின் முதல் குரலாக இருக்கின்ற 71 குரலை இன்று நாம் எடுத்துக்கொள்வோம். அது அன்பினுடைய மேன்மையை, அன்பு வெளிப்படுத்தப்படுகின்ற முறையை வெளிப்படுத்துவதாக நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என ஒரு பாடல். இந்த குரலிலிருந்து ஒரு பாடலை நாம் அதிகமாக அடிக்கடி பாடியிருக்கிறோம். உன் புகழை பாடுவது என்ற பாடலிலே இந்த வரி வரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், அருமையான ஒரு வரி. ஆக அன்புக்கு அடைக்கின்ற ஒரு தாள் இல்லை, ஒரு தாழ்பால், ஒரு பூட்டு, ஒரு கதவு இல்லை. அதை அடைத்து வைக்க முடியாது, அது வெளிப்படும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்கிற அந்த கேள்வியிலேயே அன்பிற்கு அடைக்கும் தாள் இல்லை. ஏனென்றால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். தன் அன்புக்குரிய ஒருவர் அங்கு ஒரு நிலையில் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையை அறிந்த உடனேயே அவர் மிக வலிமையான ஒருவராக இருந்து அதை தன் வேறு எந்த வகையிலுமே வெளிப்படுத்தாமல் இருந்தாலும், தன் குரலில் கூட வெளிப்படுத்தாமல் இருந்தாலும், குரலில் தழுதழுத்த குரல் வந்துவிடும், நடையில் தழுதழுத்த நடை வந்துவிடும். அப்படி அவற்றிலெல்லாம் கவனமாக இருந்து அவற்றையெல்லாம் தடுத்து மறைப்பதற்கு முயற்சி எடுத்தாலும் கண்ணின் ஒரு ஓரத்தில் வருகிற கண்ணீர் துளி வெளிப்படுத்திவிடும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பொருள் இதில் இருக்கிறது. கண்ணீர் எப்பொழுது வரும்? பல நிலைகளில், பல வகைகளில் வரக்கூடும். மிகச்சிறப்பாக 2 வகைகளிலே ஆழமாக வரும். அன்புடையவர் தொடர்பான 2 வகைகளிலே, ஒன்று, நம் அன்புக்குரிய ஒருவர் ஒரு துன்பத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார். திடீரென ஒரு நோய் நொடி, அல்லது ஒரு கடன் தொல்லை, அல்லது ஏதோ ஒரு நெருக்கடி, அல்லது ஏதோ ஒரு இரத்தமும் சதையுமான ஒரு துயர், இவற்றையெல்லாம் கேட்டறிந்த உடனேயே அங்கு கண்ணீர் வருகிறது. அது வெளிப்படுத்திவிடும், இவர் அன்புக்குரியவர், நெருக்கமானவர் என்பதாக நாம் பார்க்கிறோம். லாசர் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் உள்ளம் குமுறுகிறார் இயேசு, அன்புக்குரிய லாசர். மார்த்தா மரியா கண்ணீர் விட்டு கதறியவுடன் அங்கு இயேசு கண் கலங்குகிறார், அவர் அழுகிறார், கண்ணீர் வருகிறது. கண்ணீர், இயேசு கண்ணீர் விட்டார் என்ற செய்தி 3 இடங்களில் வருகின்ற அந்த செய்திகளில் ஒன்று இங்கு லாசர் இறந்திருக்கிற செய்தியை கேட்டு பார்த்து என்று நாம் அறிகிறோம். ஆக அன்புக்குரியவர் வேதனை அடைகின்ற பொழுது அங்கு கண்ணீர் வருகிறது. 2 இந்த கண்ணீர் என்பது மிக நெருக்கமான ஒருவரை நீண்ட நாட்கள் கழித்து சந்திக்கின்ற பொழுது அந்த கண்ணீர் வருகிறது. லூக்கா நற்செய்தியிலே இது சொல்லப்படவில்லை, ஆனால் அது அங்கு நடந்திருக்கக்கூடும் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கை முறையிலிருந்து அறிகிறோம். எலிசபெத் அம்மாள் ஒரு தேவையில் இருக்கிறார்கள், அன்னை மரியா அதை உணர்ந்து அவர்கள் செல்கிறார்கள், சந்திக்கிறார்கள், ஆற தழுவி கொள்கிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள், வயிற்றினுள்ளே குழந்தையை துள்ளுகிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். அங்கு கண்ணீரும் வந்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆக மிக நெருக்கமான அன்பர் ஒருவரை, உறவினர் ஒருவரை, நண்பர் ஒருவரை சந்திக்கின்ற பொழுது

0: அங்கு கண்ணீர் வருகிறது நம்மை அறியாமலேயே. இதைத்தான் இந்த குரல் வெளிப்படுத்துகிறது. இன்று நாம் நம்முடைய சொந்தம், நம்முடைய உறவு என்கின்ற இவற்றையெல்லாம் கடந்து இறையாட்சி உறவுக்குள் வர வேண்டும். யார் என் தாய், யார் என் உடன்பிறப்புகள்? இறை தந்தையின் திருவுளத்தை ஏற்று என் சொற்படி நடக்கின்ற ஒவ்வொருவருமே என் தாய், என் உடன்பிறப்புகள். அத்தகைய நிலையில் இந்த உலகத்தில் எவர் துன்புற்றாலும், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வயிற்றுக்கு உணவு இல்லாமல் வெற்றராக இருக்கிறவர்களை பார்த்து நான் பதை பதைத்தேன் என்று வள்ளலார் கூறுவது போன்று, இந்த சமூகத்தில் எவருக்கு ஒரு துன்பம் நேரிட்டாலும் நாம் கண்ணீர் விடுகின்ற அளவுக்கான அன்பை பெருக்கிக் கொள்வோம், உருவாக்கிக் கொள்வோம். அதற்கான உறுதிப்பாட்டை நாம் இன்று எடுத்துக்கொள்வோம். அவர் அன்பராக இருக்கலாம், பகைவராக இருக்கலாம், அயலாராக இருக்கலாம், எவராக இருந்தாலும் சரி, நாம் அவர் மீது அன்பு காட்ட வேண்டியது இந்த குடும்பத்தில் இருக்கிற நமக்கான கடமை என்பதை உணர்ந்து வாழ்வதற்கு முயல்வோம். மீண்டும் ஒரு முறை இன்றைய குரலை நாம் இணைந்து சொல்வோம். அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் இறைவனுக்கு திருவணமானால். மீண்டும் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் நாம் இணைவோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
2: உலகமெங்கும் வாழும் வானொலி அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இயேசுவின் பெயரால் அன்பு கலந்த ஜபங்களையும் அர்ப்பணமாக்குகிறேன். இன்றைய நாளில் நாம் 24 ஞாயிறை கொண்டாடி அதனுடைய சிந்தனையை கேட்க இருக்கிறோம். இன்றைய நாளில் நாம் கேட்க இருக்கின்ற வாசகங்கள், முதல் வாசகம் சீராக் புத்தகத்திலே இறுதியில் 27:30 28:7 வரைக்கும் வருகிறது. அதை தொடர்ந்து ரோமேருடைய கடிதத்திலிருந்து 14:7-9 இறை வார்த்தைகளை நாம் சந்திக்கின்றோம். மூன்றாவதாக அழகான ஒரு நற்செய்தி, அற்புதமான ஒரு நற்செய்தி 18 மத்திய எழுதிய நற்செய்தியில் 21-35 வரையுள்ள ஒரு உவமையை பற்றிய செய்தியை நாம் சந்திக்கின்றோம். அன்புக்குரியர்களே, மறையுரை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய முன்னுரை கொடுக்க ஆரம்பிக்கிறேன். பூவிலே சிறந்த பூ எது என்று கேட்டால் பிள்ளைகள் அழகாக பதில் சொல்வார்கள், அன்பு என்று சொல்வார்கள். உண்மைதான், பொய்யே இல்லை. எந்த பூவுக்கு மனம் வீசுகின்ற மனம் வீசாத எல்லா பூவிலும் சிறந்த பூ ஒன்று இருக்கிறது என்றால் அது அன்பு. அதற்கு அடுத்தபடியாக நெஞ்சுக்கு நிறைவான ஒரு பூ இருக்கிறது என்றால் மன்னிப்பு. அன்பும் மன்னிப்பும் சகோதரிகள். அன்பு இருந்தால் மன்னிப்போம், அன்பு இருந்தால் ஏற்றுக்கொள்வோம், அன்பு இருந்தால் பாசம் காட்டுவோம், அன்பு இருந்தால் குறைகளை பெரிதாக்க மாட்டோம், அன்பு இருந்தால் நேசம் காட்டி உறவை வளர்த்து கொண்டு பகைமையை வெறுத்து அறுத்தறிந்து நாம் நல்வாழ்வு வாழ்வோம். இன்றைய நற்செய்தியும் முதல் வாசகமும் இதைத்தான் ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றது. இயேசு ஆண்டவரை பார்த்து சீமோன் பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே, ஒருவன் எனக்கு எதிராக குற்றம் செய்தால் அவனை எத்தனை முறை மன்னிப்பது, 7 என்று கேட்கிறார். 7 என்பது இப்ரேய கலாச்சாரத்திலே முழுமையை குறைக்கிறது. 7 கடவுள் உலகை படைத்து ஓய்வெடுத்தார். 7 புனித செயல்பாடுகள் பலவற்றை செய்திருக்கிறார்கள். ஆகவே தான் 7 மன்னிப்பது சரியாகுமா, போதுமா என்று பேதர் கேட்கிறார். அப்பொழுது இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், 7 அல்ல, 70 என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார். 70 என்று சொல்லும் போது 7 × 7 = 49 மன்னிச்சா போதுமான்னு நாம குறுக்கு கணக்கு போட முடியாது. மாறாக இயேசுடைய மனநிலை என்னவென்றால், எண்ணற்ற வகையிலே, எண்ண முடியாத வகையிலே நீ மன்னிப்பை காட்டு, மன்னித்துக் கொண்டே இரு, மன்னிப்பது என்பது உன்னுடைய குணமாக இருக்கட்டும் என்று சொல்லி இயேசு 70 என்று சொல்கின்றார். ஆம், அந்த சமயத்தில் தான் இயேசு பேதுருவுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களும் புரிந்து கொள்ளும்படியாய், எல்லா மக்களும் அறிந்து கொள்ளும்படியாய் அழகான ஒரு ஓமை சொல்லுகிறார். ஒரு ஊழியன் ஒருவன் இருக்கிறான், அவன் மிகுந்த கடனை பெற்றிருக்கிறான். கடன் 10,000 தளர்ந்து பெற்று அவன் கடன் கட்ட முடியாதவனாய் தவித்து போயிருக்கிறான். அவனுடைய தலைவர் வந்து, உன் கடனை கட்டு என்று சொல்கிறார். அவன் காலில் விழுந்து, ஐயா பொறுத்துக் கொள்ளும், என்னை மன்னித்து விடுங்கள், நான் கடனை எல்லாம் விரைவில் தீர்த்து விடுகிறேன் என்று அவன் சொல்கிறான். இத்தனை வருஷமா கடனை தீக்கல, இனிமேலாம் நீ கடனை தீக்க போற, உன்னை சிறையில் அடைக்கிறேன் பார் என்று அவன் சொன்னான். அவனோ காலில் விழுந்து, ஐயா பொறுத்துக் கொள்ளுங்கள், ஐயா தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். சொல்லுக போகிறாய், போ ஜெயிலுக்கு என்று சொல்லி சிறை காவலரிடம் ஒப்படைத்து அவனை ஜப்தி செய்வதற்காக இழுத்துச் சென்றார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட மற்றவர்கள் தலைவனிடம் வந்து சொல்கிறார்கள், ஐயா, நீங்கள் 10,000 தாலந்தை 100 பவுன் எடையுள்ள தங்கத்தினுடைய விலைக்கீடான பணத்தை மன்னித்தீர்கள். அவனோ ஒரு 100 ரூபாய்க்கு பெருமானம் உள்ள காசுக்காக தன் நண்பனை சிறையில் அடைத்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள். அதை கேட்டவுடன் தலைவன் மிகவும் வருந்தி அந்த ஊழியக்காரனை வர சொல்கிறான். கெட்ட ஊழியனே, நீ என் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டாய், நான் மன்னித்தேன் அல்லவா, நீயும் மன்னிக்க வேண்டும் அல்லவா, நான் உன்னை மன்னித்தது போல நீயும் மன்னித்திருக்க வேண்டாமா, உன் கடனை தீர்க்க மட்டும் நீயும் சிறைச்சாலைக்கு போ என்று அவனை சிறைக்கு அனுப்பி வைக்கிறார். ஒரு அழகான கதை, சிறிய கதை, எளிய கதை, ஆனால் இயேசு சொல்கின்ற அற்புதமான பாடத்தை பாருங்கள். இயேசு ஆண்டவன் மன்னியுங்கள், மன்னிக்க பெறுவீர்கள் என்று அவரே போதித்தார். அந்த போதனைக்கு ஏற்ப ஒரு அழகான கதையை சொல்லி நமக்கு விளக்கம் தருகின்றார். நாம் ஒருவர் குற்றங்களை பொறுக்காவிட்டால் விண்ணக தந்தை நம் பாவங்களை மன்னிக்க மாட்டார், அந்த மன்னிக்க மாட்டார். இறைவன் மற்ற சொந்த சகோதரனை, சொந்த சகோதரியை, சொந்த நண்பனை மன்னிக்க உனக்கு திராணி இல்லாவிட்டால் எப்படி உன் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க, உன் குறைகளுக்கு மன்னிப்பு கேட்க இறைவனிடம் உனக்கு தைரியம் பிறக்கும் என்று சொல்லி சீராக்காகமம் 37 அதிகாரம் கேள்வி கேட்கிறது. ஆம் அன்புக்குரியர்களே, பல சமயத்திலே நாம் மன்னிப்பு கொடுப்பவர்களாகவும் மன்னிப்பு கேட்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இரண்டு நிலைகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். மன்னிப்பு கேட்கும் போது நமக்கு அவமானமாக இருக்கும், கூணி குறுகி போவோம், கூசி போவோம், ஐயோ என்னும் ஈகோ அற்றாகிறது என்று சொல்லி வருத்தப்படுவோம். ஆனால் தவறு என்று உணர்ந்த பிறகு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் போது நாம் மனிதராகிறோம். மனம் உவந்து மன்னிக்கும் போது புனிதராகிறோம். மனிதராகவும் புனிதராகவும் வாழ நம்மைக்கு கற்றுத்தருவது மன்னிப்பு என்கின்ற விலையுயர்ந்த விளிமியம் தான். அந்த விளிமியத்தை தான் கைகொள்ள இயேசு ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய முதல் வாசகம் அற்புதமான வாசகம். சீராக் நூலானது எபிரேயர்களுடைய இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டது. கிரேக்க கலாச்சாரத்திற்கு ஈடு இணை கொடுக்க முடியாத சமயத்திலே அவர்கள் தங்கள் குடும்ப மற்றும் குலத்தின் சார்ந்த அல்லது அரசு சார்ந்த எல்லா ஞானத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பல்வேறு தலைப்புகளிலே வாழ்வின் நெறிகளை நெறிப்படுத்தி அழகான ஒரு புத்தகத்தை தொகுத்தெடுத்தார்கள். மகனாகிய சீராக் பென் சீராக் என்கின்ற அந்த புத்தகத்தை அற்புதமான புத்தகமாக வைக்கிறார்கள். அந்த புத்தகம் ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறது. வெகுளி சினம் இரண்டும் வெறுப்புக்குரியவை, பாவிகள் தான் இவற்றை பற்றி கொள்கிறார்கள் என்று அழகான ஒரு வார்த்தை வருகிறது. எவ்வளவு அருமையான வாசகம் பாருங்கள். வெகுளி என்பது உள்ளுக்குள்ளாக இருந்து பொங்கி பொங்கி வருகின்ற குணம், சினம் என்பது அடித்து நொறுக்கு என்கின்ற ஆக்ரோஷம். இந்த இரண்டுமே வெறுப்புக்குரியவை, வெறுப்புக்குரியவை. இந்த வெறுப்புக்குரியவற்றை பாவிகள் தான் பற்றிக் கொள்வார்கள் என்று சொல்கிறார்கள். ஆக நாம் கடவுள் முன்பாக நீதிமான்களாக நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றால் சினமும் வெகுளியும் நம்மை விட்டு போக வேண்டும். அந்த ஆற்றாமை, பொறாமை, பழிவாங்கும் குணம், பகைமை, பிரித்தாளுகின்ற தன்மை, வேண்டாம் என்று ஒதுக்கின்ற தன்மை நம்மிடம் இருக்கவே கூடாது. செத்து போனாலும் போவேன், விட்டு கொடுக்க மாட்டேன் என்று வாழ்கிற வாழ்க்கையே அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயத்திலே மன்னிக்கும் போது நாம் கடவுளாகிறோம், கடவுளை போல ஆகிறோம், கடவுளை போல நாம் மாறுகிறோம். மன்னிப்பது என்பது கடவுளுடைய பணி. நாம் அந்த மன்னிப்புக்கு மனம் வந்து மன்னிக்கும் போது நாம் கடவுளுடைய தன்மையிலே பங்கேற்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் மன்னிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். அதே போல பழி வாங்குவது, நீ மன்னித்தால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சீராக்காகமும் 28 அதிகாரம் சொல்கிறது. மன்னித்தால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். நீ மன்னித்தால் உன் சகோதரனை, சகோதரியை, உன் சொந்த மனைவியை, உன் சொந்த கணவனை, உன் பிள்ளைகளை, அல்லது சொந்தக்காரர்களை, அக்கம் பக்கத்தாரை, அல்லது உனக்கு வேண்டாம் வெறுப்போடு உன்னை நடத்துகிறவர்களை நீ முழுமனதோடு மன்னித்தால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். தார்மேகம் போல சூழ்ந்திருக்கிற பாவ நாட்டங்கள் எல்லாம் அகன்று போகும் என்று சொல்லி அந்த வாசகம் அற்புதமாய் சொல்கிறது. அதே போலவே இன்னும் ஒரு கேள்வியை நம் முன்பாக வைத்து கன்னத்தில் அறைவதை போல ஒரு வார்த்தை வைக்கிறது. உன் சகோதரன் நீ மன்னிக்காத போது உன் பாவம் எப்படி நீ கடவுளிடம் மன்னிப்பாயாக என்று கேட்க முடியும்? If you are not forgiving your brother, how can you ask that God should forgive your sins? என்று அந்த புத்தகம் அழகாய் கேட்கிறது. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். உங்கள் பாவங்களை நீங்கள் மன்னிக்க உங்களுக்கு திராணி இல்லை என்றால் கடவுளிடம் போய் என் பாவங்களை மன்னி என்று எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த சகோதரன் சாட்சி சொல்வானே, அப்பா, தந்தையே, இறைவா, இவர் என் பாவங்களை மன்னிக்கவில்லை, என்னை தண்டித்தார், கொடுமைப்படுத்தினார், சித்திரவதை செய்தார் என்று சொல்லி தடுப்பார். சில சமயத்திலே அறியாது, புரியாது, சிறிய வயதின் குற்றங்களை நாம் பெரிதுபடுத்தாது நாம் வாழ வேண்டும். சில சமயத்திலே மிகப்பெரிய புனித செயல்களாக நம்மை மாற்றக்கூடியது, பெருந்தன்மையுள்ள மனிதராக மாற்றக்கூடியது மன்னிப்பேன் என்ற நல்ல உள்ளம். சி இருதிராஜ் என்கின்ற அன்பு தந்தை வேளாங்கண்ணியிலே ரெக்டராக இருக்கிறார். அவரை மாற்றிய மறைவுரையின் ஒரு சிறிய நிகழ்வு என் மனதை வெகுவாக தொட்டது. அந்த மறைவில் அவர் சொன்னார், அவருக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திலே அன்பான மனைவி, அருமையான கணவன், இரண்டு பிள்ளைகள், இரண்டு சின்ன பிள்ளைகள். குடும்பம் நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. ஒரு நாள் காலையில் மனைவி பையோடு மாயமாய் மறைந்து விட்டாள். எங்கே போனாலோ தெரியவில்லை. அங்கேயும் இங்கேயும் பைத்தியம் பிடித்தவர் போல கணவன் அலைந்தார், திரிந்தார், தேடினார், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணார், எங்கேயுமே கிடைக்கவில்லை. மனைவி வீட்டை விட்டு போய்விட்டதை அறிந்து உடைந்து போனார், நொறுங்கி போனார், செத்து விடலாமா என்று நினைத்தார். ஆனால் தன் பிள்ளைகளுக்காக வாழ வேண்டுமே என்று சொல்லி பிள்ளைகளை வாரி வழித்து எல்லாவற்றையும் செய்தார். ஒரு தாய்க்கு தாயாய், ஒரு தந்தைக்கு தந்தையாய் அந்த பிள்ளைகளுக்கு இருந்தார். ஒரு நாள் சமையலறையிலே வெங்காயம் வெட்டி கொண்டிருந்தார். காலை 8 மணிக்கு வெளியே வாசலிலே காலிங் பெல் ஒலித்தது. கதவை திறந்தார், போய் பார்த்தார். வெளியே 6 ஆண்டுகளுக்கு முன்பாக போன மனைவி பரட்டை தலையோடு, காலில் செருப்பில்லாமல், புழுதி படிந்த பாதங்களோடு, ஒடுங்கிய கண்களோடு, கிழிந்து போன புடவையை கட்டிக்கொண்டு ஒரு மஞ்சள் பையை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இதே நிலவில் நீங்க இருந்தீங்கன்னா என்ன நினைப்பீங்க? வெற்றாவள, வெற்றாவள, எதுக்குடா இங்க வந்தா? யார தேடி வந்தா? சொல்லுவாங்க சொந்தக்காரங்க, சொல்லுவாங்க மாமா மச்சான், சொல்லுவாங்க மாமியார், சொல்லுவாங்க. அவர் அமைதியாய் அந்த பெண்ணை பார்த்தார். பார்த்துவிட்டு நடந்த உண்மை நிகழ்ச்சி இது. அவர் சொன்னார், உள்ள போம்மா, பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருமா என்று சொன்னார். அந்த இடத்தில் அவர் மகானாய் மாறினார், ஒரு புனிதராய் மாறினார். சில சமயத்தில் அன்றாட வாழ்க்கையின் சின்ன சின்ன தவறுகளை மிக மிக மிகைப்படுத்தி பெரிதாக்கி ஊதி பெரிதாக்கி அடுத்தவரை அவமானத்திற்கும் கேவலத்திற்கும் அவலத்திற்கும் உள்ளாக்குற இந்த உலகத்திலே அந்த மனிதருடைய நற்பண்பை பாருங்கள். எவ்வளவு பட்ட பரந்த உள்ளம், நொடி பொழுதில் முடிவெடுத்து, நொடி பொழுதில் மன்னித்து உள்ளே வர சொன்ன அந்த பரந்த உள்ளம்தான் தெய்வீகம் வாழும் இல்லம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே தான் பைபிள் சொல்கிறது, பழி வாங்குவது எனது கடமை, அதை நான் செய்வேன், பதிலுக்கு நான் செய்வேன், நீ பழி வாங்காதே, நீ பழி வாங்க நினைத்தால் உன் தலை மீது எரித்தளலை குவித்துக் கொள்கிறாய் என்று பேதுரு தன் கடிதத்தில் குறிப்பிட்டு சொல்கின்றார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அன்பிலே வாழ, ஆண்டவருடைய அன்பிலே நினைத்து வாழ வேண்டுமென்றால் மன்னிக்க வேண்டும். மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் போது நாம் மனிதராகிறோம். ஏனென்றால் தவறுவது மனித இயல்பு. மனம் உவந்து மன்னிக்கும் போது நாம் புனிதராகிறோம். ஏனென்றால் மன்னிப்பது என்பது கடவுளின் குணம். அந்த குணத்தை நாம் தாங்கும் போது நாம் புனித வாழ் வாழ்கிறோம் என்று அர்த்தமாகும். நம்மை சுற்றிலும் ஒரு அன்பின் அதிர்வலை, ஒரு நேர்மறையான அதிர்வலை இருப்பதாக உருவாக்கிக் கொள்வோம். அப்போதுதான் மன்னிப்பும் நேசமும் பாசமும் நட்புணர்வும் நம்மை சுற்றி சுற்றி வரும். இல்லை என்றால் பகையாளியாய் கொலையாளியாய் நாம் ஊரிலே சுற்றி கொண்டிருப்போம். அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாய் மன்னிப்பிற்கு, மகத்தான மன்னிப்பிற்கு, மனமுவந்த மன்னிப்பிற்கு நாம் ஆண்டவரிடம் வரம் கேட்போம்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

0: நல்வழி இறைமொழி.
1: தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியும் வாழ்த்துகளும். இன்று நாம் அன்புடைமை எனும் குரல் அதிகாரத்திற்குள் நுழைகிறோம். அன்புடைமையின் முதல் குரலாக இருக்கின்ற 71 குரலை இன்று நாம் எடுத்துக்கொள்வோம். அது அன்பினுடைய மேன்மையை, அன்பு வெளிப்படுத்தப்படுகின்ற முறையை வெளிப்படுத்துவதாக நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணிர் பூசல் தரும் என்ற ஒரு பாடல். இந்த குரலிலிருந்து ஒரு பாடலை நாம் அதிகமாக அடிக்கடி பாடியிருக்கிறோம். உன் புகழை பாடுவது என்ற பாடலிலே இந்த வரி வரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், அருமையான ஒரு வரி. ஆக அன்புக்கு அடைக்கின்ற ஒரு தாள் இல்லை, ஒரு தாழ்பால், ஒரு பூட்டு, ஒரு கதவு இல்லை. அதை அடைத்து வைக்க முடியாது, அது வெளிப்படும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்கிற அந்த கேள்வியிலேயே அன்பிற்கு அடைக்கும் தாள் இல்லை. ஏனென்றால் ஆர்வலர் புன்கணிர் பூசல் தரும். தன் அன்புக்குரிய ஒருவர் அங்கு ஒரு நிலையில் வாடி வதங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையை அறிந்த உடனேயே அவர் மிக வலிமையான ஒருவராக இருந்து அதை தன் வேறு எந்த வகையிலுமே வெளிப்படுத்தாமல் இருந்தாலும், தன் குரலில் கூட வெளிப்படுத்தாமல் இருந்தாலும், குரலில் தழுதழுத்த குரல் வந்துவிடும், நடையில் தழுதழுத்த நடை வந்துவிடும், அப்படி அவற்றிலெல்லாம் கவனமாக இருந்து அவற்றையெல்லாம் தடுத்து மறைப்பதற்கு முயற்சி எடுத்தாலும் கண்ணின் ஒரு ஓரத்தில் வருகிற கண்ணீர் துளி வெளிப்படுத்திவிடும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பொருள் இதில் இருக்கிறது. கண்ணீர் எப்பொழுது வரும்? பல நிலைகளில், பல வகைகளில் வரக்கூடும். மிகச்சிறப்பாக 2 வகைகளிலே ஆழமாக வரும். அன்புடையவர் தொடர்பான 2 வகைகளிலே, ஒன்று, நம் அன்புக்குரிய ஒருவர் ஒரு துன்பத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார். திடீரென ஒரு நோய் நொடி, அல்லது ஒரு கடன் தொல்லை, அல்லது ஏதோ ஒரு நெருக்கடி, அல்லது ஏதோ ஒரு இரத்தமும் சதையுமான ஒரு துயர், இவற்றையெல்லாம் கேட்டறிந்த உடனேயே அங்கு கண்ணீர் வருகிறது. அது வெளிப்படுத்திவிடும், இவர் அன்புக்குரியவர், நெருக்கமானவர் என்பதாக நாம் பார்க்கிறோம். லாசர் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் உள்ளம் குமுறுகிறார் இயேசு, அன்புக்குரிய லாசர். மார்த்தா மரியா கண்ணீர் விட்டு கதறியவுடன் அங்கு இயேசு கண் கலங்குகிறார், அவர் அழுகிறார், கண்ணீர் வருகிறது. கண்ணீர், இயேசு கண்ணீர் விட்டார் என்ற செய்தி 3 இடங்களில் வருகின்ற அந்த செய்திகளில் ஒன்று இங்கு லாசர் இறந்திருக்கிற செய்தியை கேட்டு பார்த்து என்று நாம் அறிகிறோம். ஆக அன்புக்குரியவர் வேதனை அடைகின்ற பொழுது அங்கு கண்ணீர் வருகிறது. இரண்டாவது ஒன்றாக, இந்த கண்ணீர் என்பது மிக நெருக்கமான ஒருவரை நீண்ட நாட்கள் கழித்து சந்திக்கின்ற பொழுது அந்த கண்ணீர் வருகிறது. லூக்கா நற்செய்தியிலே இது சொல்லப்படவில்லை, ஆனால் அது அங்கு நடந்திருக்க கூடும் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கை முறையிலிருந்து அறிகிறோம். எலிசபெத் அம்மாள் ஒரு தேவையில் இருக்கிறார்கள், அன்னை மரியா அதை உணர்ந்து அவர்கள் செல்கிறார்கள், சந்திக்கிறார்கள், ஆற தழுவி கொள்கிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள், வயிற்றினுள்ளே குழந்தையை புள்ளுகிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். அங்கு கண்ணீரும் வந்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆக மிக நெருக்கமான அன்பர் ஒருவரை, உறவினர் ஒருவரை, நண்பர் ஒருவரை சந்திக்கின்ற பொழுது அங்கு கண்ணீர் வருகிறது, நம்மை அறியாமலேயே. இதைத்தான் இந்த குரல் வெளிப்படுத்துகிறது. இன்று நாம் நம்முடைய சொந்தம், நம்முடைய உறவு என்கின்ற இவற்றையெல்லாம் கடந்து இறையாட்சி உறவுக்குள் வர வேண்டும். யார் என் தாய், யார் என் உடன்பிறப்புகள்? இறை தந்தையின் திருவுளத்தை ஏற்று என் சொற்படி நடக்கின்ற ஒவ்வொருவருமே என் தாய், என் உடன்பிறப்புகள். அத்தகைய நிலையில் இந்த உலகத்தில் எவர் துன்புற்றாலும், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வயிற்றுக்கு உணவு இல்லாமல் வெற்றராக இருக்கிறவர்களை பார்த்து நான் பதை பதைத்தேன் என்று வள்ளலார் கூறுவது போன்று, இந்த சமூகத்தில் எவருக்கு ஒரு துன்பம் நேரிட்டாலும் நாம் கண்ணீர் விடுகின்ற அளவுக்கான அன்பை பெருக்கிக் கொள்வோம், உருவாக்கிக் கொள்வோம். அதற்கான உறுதிப்பாட்டை நாம் இன்று எடுத்துக்கொள்வோம். அவர் அன்பராக இருக்கலாம், பகைவராக இருக்கலாம், அயலாராக இருக்கலாம், எவராக இருந்தாலும் சரி, நாம் அவர் மீது அன்பு காட்ட வேண்டியது இந்த குடும்பத்தில் இருக்கிற நமக்கான கடமை என்பதை உணர்ந்து வாழ்வதற்கு முயல்வோம். மீண்டும் ஒரு முறை இன்றைய குரலை நாம் இணைந்து சொல்வோம். அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணிர் பூசல் தரும். இறைவனுக்கு திருவிழமானால் மீண்டும் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் நாம் இணைவோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
0: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
2: உலகமெங்கும் வாழும் வானொலி
0: அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இயேசுவின் பெயரால் அன்பு கலந்த ஜபங்களையும் அர்ப்பணமாக்குகிறேன். இன்றைய நாளில் நாம் 24 ஞாயிறை கொண்டாடி அதனுடைய சிந்தனையை கேட்க இருக்கிறோம். இன்றைய நாளில் நாம் கேட்க இருக்கின்ற வாசகங்கள், முதல் வாசகம் சீராக் புத்தகத்திலே இறுதியில் 27:30 28:7 வரைக்கும் வருகிறது. அதைத் தொடர்ந்து ரோமேருடைய கடிதத்திலிருந்து 14:7-9 இறை வார்த்தைகளை நாம் சந்திக்கின்றோம். மூன்றாவதாக அழகான ஒரு நற்செய்தி, அற்புதமான ஒரு நற்செய்தி 18 மத்தேயு நற்செய்தியில் 21-35 வரையுள்ள ஒரு ஊமையை பற்றிய செய்தியை நாம் சந்திக்கின்றோம். அன்புக்குரியர்களே, மறையறை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய முன்னுரை கொடுக்க ஆரம்பிக்கிறேன். பூவிலே சிறந்த பூ எது என்று கேட்டால் பிள்ளைகள் அழகாக பதில் சொல்வார்கள், அன்பு என்று சொல்வார்கள். உண்மைதான், பொய்யே இல்லை. எந்த பூவுக்கு மனம் வீசுகின்ற மனம் வீசாத எல்லா பூவிலும் சிறந்த பூ ஒன்று இருக்கிறது என்றால் அது அன்பு. அதற்கு அடுத்தபடியாக நெஞ்சுக்கு நிறைவான ஒரு பூ இருக்கிறது என்றால் மன்னிப்பு. அன்பும் மன்னிப்பும் சகோதரிகள், அன்பு இருந்தால் மன்னிப்போம், அன்பு இருந்தால் ஏற்றுக்கொள்வோம், அன்பு இருந்தால் பாசம் காட்டுவோம், அன்பு இருந்தால் குறைகளை பெரிதாக்க மாட்டோம், அன்பு இருந்தால் நேசம் காட்டி உறவை வளர்த்து கொண்டு பகைமை வெறுத்து அறுத்தறிந்து நாம் நல்வாழ்வு வாழ்வோம். இன்றைய நற்செய்தியும் முதல் வாசகமும் இதைத்தான் ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றது. இயேசு ஆண்டவரை பார்த்து சீமோன் பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே, ஒருவன் எனக்கு எதிராக குற்றம் செய்தால் அவனை எத்தனை முறை மன்னிப்பது? 7 என்று கேட்கிறார். 7 என்பது இப்ரேய கலாச்சாரத்திலே முழுமையை குறைக்கிறது. 7 கடவுள் உலகை படைத்து ஓய்விடுத்தார். 7 புனித செயல்பாடுகள் பலவற்றை செய்திருக்கிறார்கள். ஆகவே தான் 7 மன்னிப்பது சரியாகுமா, போதுமா என்று பேதர் கேட்கிறார். அப்பொழுது இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், 7 அல்ல, 70 என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார். 70 என்று சொல்லும் போது 7 49 490 மன்னிச்சா போதுமான்னு நாம குறுக்கு கணக்கு போட முடியாது. மாறாக இயேசுடைய மனநிலை என்னவென்றால், எண்ணற்ற வகையிலே, எண்ண முடியாத வகையிலே நீ மன்னிப்பை காட்டு, மன்னித்துக் கொண்டே இரு, மன்னிப்பது என்பது உன்னுடைய குணமாக இருக்கட்டும் என்று சொல்லி இயேசு 70 என்று சொல்கின்றார். ஆம், அந்த சமயத்தில் தான் இயேசு பேதுருவுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களும் புரிந்து கொள்ளும்படியாய், எல்லா மக்களும் அறிந்து கொள்ளும்படியாய் அழகான ஒரு ஓமை சொல்லுகிறார். ஒரு ஊழியன் ஒருவன் இருக்கிறான், அவன் மிகுந்த கடனை பெற்றிருக்கிறான். கடன் 10,000 தளர்ந்து பெற்று அவன் கடன் கட்ட முடியாதவனாய் தவித்து போயிருக்கிறான். அவனுடைய தலைவர் வந்து உன் கடனை கட்டு என்று சொல்கிறார். அவன் காலில் விழுந்து, ஐயா பொறுத்துக் கொள்ளும், என்னை மன்னித்து விடுங்கள், நான் கடனை எல்லாம் விரைவில் தீர்த்து விடுகிறேன் என்று அவன் சொல்கிறான். இத்தனை வருஷமா கடனை தீக்கல, இனிமேலாம் நீ கடனை தீக்க போற, உன்னை சிறையில் அடைக்கிறேன் பார் என்று அவன் சொன்னான். அவனோ காலில் விழுந்து, ஐயா பொறுத்துக் கொள்ளுங்கள், ஐயா தயவு செய்து மன்னித்து கொள்ளுங்கள், நான் எப்படியாவது என் பெண் பிள்ளைகளையாவது விற்றாவது நான் கடனை அடைக்கிறேன் என்று சொன்னபோது தலைவன் இறக்கப்பட்டு அவனை மன்னித்து அவனை அனுப்பிவிட்டான். இவன் வெளியே வந்தான். 10,000 தாளந்து, கிட்டத்தட்ட 100 அளவுக்கு மன்னிப்பை அவன் பெற்றுக்கொண்டான், இலவசமாய் பெற்றுக்கொண்டான். வெளியே வந்தபோது ஒரு ஊழியக்காரன் அவனை கடந்து போனான். அவனை கழுத்தை பிடித்து, டேய், என்னிடம் 100 கடன் வாங்கினாயே, என்ன ஆயிற்று என்று கேட்டான். அவன், ஐயா பொறுத்துக் கொள்ளுங்கள், ஐயா இன்னும் 1 தந்து விடுகிறேன் என்று சொல்லும் போது அவன் சொன்னான், இத்தனை நாள் கொடுக்கவில்லை, இனிமேல் கெட்ட ஊழியனே, நீ என் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டாய், நான் மன்னித்தேன் அல்லவா, நீயும் மன்னிக்க வேண்டும் அல்லவா, நான் உன்னை மன்னித்தது போல நீயும் மன்னித்திருக்க வேண்டாமா, உன் கடனை தீர்க்க மட்டும் நீயும் சிறைச்சாலைக்கு போ என்று அவனை சிறைக்கு அனுப்பி வைக்கிறார். ஒரு அழகான கதை, சிறிய கதை, எளிய கதை, ஆனால் இயேசு சொல்கின்ற அற்புதமான பாடத்தை பாருங்கள். இயேசு ஆண்டவன் மன்னியுங்கள், மன்னிக்க பெறுவீர்கள் என்று அவரே போதித்தார். அந்த போதனைக்கு ஏற்ப ஒரு அழகான கதையை சொல்லி நமக்கு விளக்கம் தருகின்றார். நாம் ஒருவர் பொறுக்காவிட்டால் மன்னிப்பு கேட்கும் போதே நமக்கு அவமானமாக இருக்கும். கூணி குறுகி போவோம், கூசி போவோம், ஐயோ என்னும் ஈகோ அற்றாகிறதே என்று சொல்லி வருத்தப்படுவோம். ஆனால் தவறு என்று உணர்ந்த பிறகு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் போது நாம் மனிதராகிறோம். மனம் உவந்து மன்னிக்கும் போது புனிதராகிறோம். மனிதராகவும் புனிதராகவும் வாழ நம்மைக்கு கற்றுத்தருவது மன்னிப்பு என்கின்ற விலையுயர்ந்த விளிமியம் தான். அந்த விளிமியத்தை தான் கைகொள்ள இயேசு ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய முதல் வாசகம் அற்புதமான வாசகம். சீராக் நூலானது எபிரேயர்களுடைய இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டது. கிரேக்க கலாச்சாரத்திற்கு ஈடு இணை கொடுக்க முடியாத சமயத்திலே அவர்கள் தங்கள் குடும்ப மற்றும் குலத்தின் சார்ந்த அல்லது அரசு சார்ந்த எல்லா ஞானத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பல்வேறு தலைப்புகளிலே வாழ்வின் நெறிகளை நெறிப்படுத்தி அழகான ஒரு புத்தகத்தை தொகுத்தெடுத்தார்கள். மகனாகிய சீராக் பென் சீராக் என்கின்ற அந்த புத்தகத்தை அற்புதமான புத்தகமாக வைக்கிறார்கள். அந்த புத்தகம் கீழே ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறது. வெகுளி சினம் இரண்டும் வெறுப்புக்குரியவை, பாவிகள் தான் இவற்றை பற்றி கொள்கிறார்கள் என்று அழகான ஒரு வார்த்தை வருகிறது. எவ்வளவு அருமையான வாசகம் பாருங்கள். வெகுளி என்பது உள்ளுக்குள்ளாக இருந்து பொங்கி பொங்கி வருகின்ற குணம், சினம் என்பது அடித்து நொறுக்கு என்கின்ற ஆக்ரோஷம். இந்த இரண்டுமே வெறுப்புக்குரியவை, வெறுப்புக்குரியவை. இந்த வெறுப்புக்குரியவற்றை பாவிகள் தான் பற்றி கொள்வார்கள் என்று சொல்கிறார்கள். ஆக நாம் கடவுள் முன்பாக நீதிமான்களாக நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றால் சினமும் வெகுளியும் நம்மை விட்டு போக வேண்டும். அந்த ஆற்றாமை, பொறாமை, பழிவாங்கும் குணம், பகைமை, பிரித்தாளுகின்ற தன்மை, வேண்டாம் என்று ஒதுக்குகின்ற தன்மை நம்மிடம் இருக்கவே கூடாது. செத்து போனாலும் போவேன், விட்டு கொடுக்க மாட்டேன் என்று வாழ்கிற வாழ்க்கையே அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயத்திலே மன்னிக்கும் போது நாம் கடவுளாகிறோம், கடவுளை போல ஆகிறோம், கடவுளை போல நாம் மாறுகிறோம். மன்னிப்பது என்பது கடவுளுடைய பணி. நாம் அந்த மன்னிப்புக்கு மனம் வந்து மன்னிக்கும் போது நாம் கடவுளுடைய தன்மையிலே பங்கேற்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் மன்னிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். அதே போல பழி வாங்குவது, நீ மன்னித்தால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சீராக்காகமும் 28 அதிகாரம் சொல்லுகிறது. மன்னித்தால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். நீ மன்னித்தால் உன் சகோதரனை, சகோதரியை, உன் சொந்த மனைவியை, உன் சொந்த கணவனை, உன் பிள்ளைகளை, அல்லது சொந்தக்காரர்களை, அக்கம் பக்கத்தாரை, அல்லது உனக்கு வேண்டாம் வெறுப்போடு உன்னை நடத்துகிறவர்களை நீ முழுமனதோடு மன்னித்தால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். தார்மேகம் போல சூழ்ந்திருக்கிற பாவ நாட்டங்கள் எல்லாம் அகன்று போகும் என்று சொல்லி அந்த வாசகம் அற்புதமாய் சொல்கிறது. அதே போலவே இன்னும் ஒரு கேள்வியை நம் முன்பாக வைத்து கன்னத்தில் அறைவதை போல ஒரு வார்த்தை வைக்கிறது. உன் சகோதரன் நீ மன்னிக்காத போது உன் பாவங்கள் எப்படி நீ கடவுளிடம் மன்னிப்பாயாக என்று கேட்க முடியும்? If you are not forgiving your brother, how can you ask that God should forgive your sins? இந்த அந்த புத்தகம் அழகாக கேட்கிறது. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். உங்கள் பாவங்களை நீங்கள் மன்னிக்க உங்களுக்கு திராணி இல்லை என்றால் கடவுளிடம் போய் என் பாவங்களை மன்னி என்று எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த சகோதரன் சாட்சி சொல்வானே, அப்பா, தந்தையே, இறைவா, இவர் என் பாவங்களை மன்னிக்கவில்லை, என்னை தண்டித்தார், கொடுமைப்படுத்தினார், சித்திரவதை செய்தார் என்று சொல்லி தடுப்பார். சில சமயத்திலே அறியாது, புரியாது, சிறிய வயதின் குற்றங்களை நாம் பெரிதுபடுத்தாது நாம் வாழ வேண்டும். சில சமயத்திலே மிகப்பெரிய புனித செயல்களாக நம்மை மாற்றக்கூடியது, பெருந்தன்மையுள்ள மனிதராக மாற்றக்கூடியது மன்னிப்பு என்கின்ற நல்ல உள்ளம். சி இருதயராஜ் என்கின்ற அன்பு தந்தை வேளாங்கண்ணியிலே ரெக்டராக இருக்கிறார். அவரை மாற்றிய மறைவுரையின் ஒரு சிறிய நிகழ்வு என் மனதை வெகுவாக தொட்டது. அந்த மறைவில் அவர் சொன்னார், அவருக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திலே அன்பான மனைவி, அருமையான கணவன், இரண்டு பிள்ளைகள், இரண்டு சின்ன பிள்ளைகள். குடும்பம் நன்றாகத்தான் போய் கொண்டிருந்தது. ஒரு நாள் காலையில் மனைவி பையோடு மாயமாய் மறைந்து விட்டாள். எங்கே போனாலோ தெரியவில்லை. அங்கேயும் இங்கேயும் பைத்தியம் பிடித்தவர் போல கணவன் அலைந்தார், திரிந்தார், தேடினார், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணார், எங்கேயுமே கிடைக்கவில்லை. மனைவி வீட்டை விட்டு போய்விட்டதை அறிந்து உடைந்து போனார், நொறுங்கி போனார், செத்து விடலாமா என்று நினைத்தார். ஆனால் தன் பிள்ளைகளுக்காக வாழ வேண்டுமே என்று சொல்லி பிள்ளைகளை வாரி வழித்து எல்லாவற்றையும் செய்தார். ஒரு தாய்க்கு தாயாய், ஒரு தந்தைக்கு தந்தையாய் அந்த பிள்ளைகளுக்கு இருந்தார். ஒரு நாள் சமையல் அறையிலே வெங்காயம் வெட்டி கொண்டிருந்தார். காலை 8 வெளியே வாசலிலே காலிங் பெல் ஒலித்தது. கதவை திறந்தார், போய் பார்த்தார். வெளியே 6 முன்பாக போன மனைவி பரட்டை தலையோடு, காலில் செருப்பில்லாமல், புழுதி படிந்த பாதங்களோடு, ஒடுங்கிய கண்களோடு, கிழிந்து போன புடவை கட்டிக்கொண்டு, ஒரு மஞ்சள் பையை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இதே நிலவில் நீங்க இருந்தீங்கன்னா என்ன நினைப்பீங்க? வெற்றாவல, வெற்றாவல, எதுக்குடா இங்க வந்தா, யாரை தேடி வந்தா? சொல்லுவாங்க சொந்தக்காரங்க, சொல்லுவாங்க மாமா மச்சான், சொல்லுவாங்க மாமியார், சொல்லுவாங்க. அவர் அமைதியாய் அந்த பெண்ணை பார்த்தார். பார்த்து விட்டு நடந்த உண்மை நிகழ்ச்சி இது. அவர் சொன்னார், உள்ள போம்மா, பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருமா என்று சொன்னார். அந்த இடத்தில் அவர் மகானாய் மாறினார், ஒரு புனிதராய் மாறினார். சில சமயத்தில் அன்றாட வாழ்க்கையின் சின்ன சின்ன தவறுகளை மிக மிக மிகைப்படுத்தி பெரிதாக்கி ஊதி பெரிதாக்கி அடுத்தவரை அவமானத்திற்கும் கேவலத்திற்கும் அவலத்திற்கும் உள்ளாக்குற இந்த உலகத்திலே அந்த மனிதருடைய நற்பண்பை பாருங்கள். எவ்வளவு பட்ட பரந்த உள்ளம், நொடிப்பொழுதில் முடிவெடுத்து நொடிப்பொழுதில் மன்னித்து உள்ளே வர சொன்ன அந்த பரந்த உள்ளம் தான் தெய்வீகம் வாழும் இல்லம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே தான் பைபிள் சொல்கிறது, பழி வாங்குவது எனது கடமை, அதை நான் செய்வேன், பதிலுக்கு நான் செய்வேன், நீ பழி வாங்காதே, நீ பழி வாங்க நினைத்தால் உன் தலைமீது எரித்தளலை குவித்துக் கொள்கிறாய் என்று பேதுரு தன் கடிதத்தில் குறிப்பிட்டு சொல்கின்றார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அன்பிலே வாழ, ஆண்டவருடைய அன்பிலே நினைத்து வாழ வேண்டுமென்றால் மன்னிக்க வேண்டும். மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் போது நாம் மனிதராகிறோம். ஏனென்றால் தவறுவது மனித இயல்பு. மனம் முவந்து மன்னிக்கும் போது நாம் புனிதராகிறோம். ஏனென்றால் மன்னிப்பது என்பது கடவுளின் குணம். அந்த குணத்தை நாம் தாங்கும் போது நாம் புனித வாழ் வாழ்கிறோம் என்று அர்த்தமாகும். நம்மை சுற்றிலும் ஒரு அன்பின் அதிர்வலை, ஒரு நேர்மறையான அதிர்வலை இருப்பதாக உருவாக்கிக் கொள்வோம். அப்போதுதான் மன்னிப்பும் நேசமும் பாசமும் நட்புணர்வும் நம்மை சுற்றி சுற்றி வரும். இல்லை என்றால் பகையாளியாய் கொலையாளியாய் நாம் ஊரிலே சுற்றி கொண்டிருப்போம். அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாய் மன்னிப்பிற்கு, மகத்தான மன்னிப்பிற்கு, மனமுவந்த மன்னிப்பிற்கு நாம் ஆண்டவரிடம் வரம் கேட்போம்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.